எஸ்பி சரண் கங்கா பாடின பாட்டம், சித்திரம் ரிலாக்ஸ். சுரேந்திர கிருஷ்ண சாகித்யம் அந்தின ஈ பாட்டக்கு ஸ்வரபரிச்சாரு ரமண கோகுல. வினிப்பிச்சமன்ட்டு கோருத்த ஸ்ரோதலு, இல்லந்து இல்லந்து கரண்ட் ஆஃபீஸ் ஏரியா நுஞ்சி மோக்கல்ல சர்வையா, ஸ்ரீனிவாசராவ், பிரசாத், சந்திரசேகர் ராவ், அனிதா, சுமதி, பப்பி, காவேரி, அக்ரு, இங்க வீரி குடும்ப சபியல் கோருத்தாரு. இங்க இதே பாட்டன் வினிப்பிச்சமன்ட்டு భద్రాది కొత్తగూడెం జిల్లా బర్మా క్యాంపు నుంచి యాకూబ్ పాషా నూర్జహాన్, రహీం పాషా రుబీనా, రహీం మునీసా, షరీఫ్ ఖాన్, అలీం పాషా ఇంకా వీరి కుటుంబ సభ్యులు కోరుతున్నారు.